0: தாஷா பக்கம்மா பக்கம்மா
1: என் கண்ணா என் கண்ணா
0: பக்கம்மா பக்கம்மா
2: பக்கம்மா